এফএ মাসু উঠাইতা সমাহায় লক্ষ্মী অস্ট্রেলিয়ার উদ্দেশ্যে প্রতি সামগ্রী মামে রোশান মেহেদুকুল সূর্যা পালাবু রাজ্য பெவத்பினு பசிபிக் ஐலண்ட் சாசந்தைய நாயக்கர் சமரப்பட்டு தாய்வான விதேஷ் அமாத்திய லின் சியா லாங் சா விஷால நியோஜித கண்டாமக் சகபாகி வீம சம்பத்தின் சீனிய தனி விரோதிய பலக்கர திபனவா சீனிய பசிபிக் கலாப்பிய விசேஷ நியோஜித சுயன் போ தாய்வானை வெத் சமன்வேலவாதி திபன ஸ்தானிய பிலிபதவு பரபதல கனசலக் அதிபவ பவசுமின் மெவினி கிரியா சதாஸ்தம விட்டும பிருத்திவிபாக்க பவத்தின பவசந்தான் கெசே வித தம பிரகாஷ்வே தரஜுமையாக நோபன பவ ஓ பெவசுவது தாய்வானிய சமரோட சகபாகி வீம அனுமதக்கல நோக்கி சா நுசுது சுக்ரியாவாக பவ அவதாரணை கருத்தி விடவா மே சம்பந்தின் பிரதிச்சார தக்வு அகமதி அந்தனி அல்பனிசி சமரோட சகபாகி வண்ணே கௌதை தீர்மை கரணே பசிபிக் ஐலண்ட் சாசதே மிச பாயிர ரொட்டாக் நோபன பவ பிரகாஷ் கருத்தி விடவா சீனே சாய் தாவாயினே திரட்டு சமாஜிக்கியான் தா அட்டதனுக்குகேன் சமான்வித்து சாசதிய நில சமாஜிக்கியான் நுமனாதரு சீனிய டயலோக் பார்ட்னர் ரொட்டாக்லிசாத் தாய்வானிய எக்தாஸ் நமசியானு துணை சிட்டு டெவலப்மெண்ட் பார்ட்னர் நிசாத் சம்பந்தவதி பினவா பலாவு டுவாலு சா மாஷல் தூபாத் சா பசிபிக் ரொட்டவால் துணு பவனாக் தாவமாத் தாய்வானிய சமக நில ராஜதாந்திரிக சம்பந்தத பபாத்துவாகின ஆத்தர் சமுல்வே சத்காருக்கு பலாவு ராஜ்வே தாய்வானே வெது ஆராதனா கருதி பினவா ஆஸ்திரேலியா சீனிய சமக நில சம்பதத்தா பாத்துவாக என அதரு தாய்வான் சமக நில நவன சம்பதத்தா பாத்துவாக என பசுபிமக்கு மெம சிதுபீம பசிபிக் கலாபேத்துல சீனிய சக படகிர ரட்டவல் அதரு பலதரகே தவத் இயல என்லக்குனாக்லசாய் செலகேனே மெல்டன் இதிகல நவ உஸ்தும்பிய ஸ்தானய அது மகின் சதா விருத்த கருகத்து வினவா ஏ வேதிகா ஹதர்கின் சா விதுலி சோபான அதுலு பாசுகம் பிரசகின் சமான்விதாய் எக்ஸ்போர்ட் ரோட் சஹா கபர்ன்ஸ் ரோட் ஹி பெவதி அனதருதாயக் தும்ரிய ஹாஸ் மார்க திகது இவத் கருத்தி பெறுவா எவினோடு நவ தும்ரிய பாலம் திக கரா தும்ரிய தாமனே கேரணு ஏதே லபன வத்சரே சிட்டு மெதிரி நாமைக்கின் சமன்வித்து வி லோ சிட்டி தும்ரிய மெல்டன் தாக்குவா தாமனே கேரி வெற்று நியமித்தாய் எமகின் காவரை பகுல வேலாவன் ஹி மார்க தாரிதாவே சீட்டு பனாக்கின் இவ்வளவு எனவதே இதிரி மாசவதி வாகன நகத்விமே ஸ்தான சங்கியாவது நவசேகிட்ட வெடிக்கிறீமட்டு செலசும் கிரத்தி விடவா மெல்பர்ன் வாயம்ப பிரதேஷ்வே அதுல்தான் சிட்டி திஸ் ஹத் ஹெவர்தி காலர்ட் மால்ஸ்தாகே சிறுர சுவாகனத்தி விடவா அகோஸ்து தான் நமனுதா விட்வூட் நிவசகத்திவு ஆறாவலுவுக்குதி ஓட்ட விடிதபாகத்தை பவட்டு பொலிசிய சோதனா கரணவா சித்தியன் பசுவ காலர்ட் மால்சன்ஸ் அதுல்தான் புத்குதே குலசு வார்த்தாவித்தி புனா விஷால சோதிசி மிகுமக்கின் பசு ஓகே சிறுபட வில்பூட் சிட்ட கிலோமீட்டர் பாலவாக் பமனத்துடன் பேட்டி கிளாக்ஃபீல்ட் பிரதேஷ்வென் சுவாகனத்தை பெறுவா சிறுர ஹேவ்லோக் ரோட் அசல தனக்குலவளின் வசாதி பூபவாய் போலீசிய பிரகாஷுக்கராணி சித்தி சம்பந்தன் அத்தன குடகத் பனஸ் ஹய ஹெவரதி மொஹமட் அப்துல்லாட் முலின்ம பரப்பதல துவார சிதுக்கிரிமே சோதனா எல்ல கருத்திபு அத்தர் ஏதன் மினிமெரும் சோதனாவாக் தக்குவா இகல நாம் வாத்தி பெறுவா சேகரு ரஷித பதனாகாரத்துக்கு நவம்பர் மாசே மெல்பர்ன் மைஸ்ரோத் அதிகரணையமைத்து எதிர்பார்த்து குறிமிட்டு நியமித்தார் ஆஸ்திரேலியாவே நிவாச ரக்ஷண ஹிமியான் கேஷ் செட்டில்மெண்ட் சம்பந்தேன் ஏஎஸ்ஐசி ஆயத்தின் அனதருவகவீமாக நிகுத் கருத்து வினவா ஏஎஸ்ஐசி பிரகாஷ் கல ரக்ஷண ஹிமிகா மொழியின் ஓமவஷ்வென் சீட்டை ஹட்ட துணக்கதி சம்பூர்ணவோ அர்த்த கேஷ் செட்டில்மெண்ட் லவாதி அதிபவ ஹெலிவித்து வினவா எமென்ம பரீட்சாக்கள் ராட்சவன ஹிமிக்கம் முறையின் சீட்டு பணத்துக்க பதனம் மொய்த்து வெட்டி அலுக்வெடிய அஸ்தமேந்துவாக் பவ ஏ எஸ் ஐ சி பவ சிறுவா எவனி அஸ்தமேந்து நிவாச சதை அலுக்வெடியாவ வியதமிட்டு வட அன்பு ஹோத் இதிரி முதல தமான்கே வியதமின் கெவிமிட்டு பாரி போகிக்கியான்று சிதுவனவா முதல் லபாகனமின் பசு அலுக்வெடிய கருவான் சுவாகனிமு வெடி தீவு கிரிம அதி தாட்சுனைய கிரிம சா அனபேட்சித வீதம் தெரிமைய வகுக்கியமது நிவாச ஹிமியான்று பெவரினவா மியாத்திர பாரிபோகியாங் சமக கடைத்து கிரிமேதி ரக்ஷனாயத்தின கீபக் தமான்கே பிரதிபாத்தி நிசிலச கிரியாத்மக நோக்கரணபாவ ஏஎஸ்ஐசி பரீட்சுனின் ஹெல்விதி மினவா எபவின் கேஷ் செட்டில்மெண்ட் எக்கக் பிலிகனிமட்டு பெற லமாதின முதல சபை அலுத்வெடியா வியதம் ஆவரணே கிரணமாதாய் ஹுதின் பரீட்சுச்சுவாக் கிரமலிச ஏஎஸ்ஐசி நிவாச ஹிமியாட்டு உபதேஸ் லமாதேதி மினவா நேபாளைய அதிபு தருணு கங்கத்துர சா நாயாயாம் தத்துவே ஹேதுவின் பீட்டாவிட்டு பத்துவ சிறின ஜனதாவிட்டு சான சரசி மசனா ஆஸ்திரேலியா ராஜ்வே தவ டொலர் மில்லியன துணுக்கு ஹதிசி ஆதாருள்ள பாதிமிட்டு தீர்வுணை கருதி விடுவார்
මෙම නවාධාර මුදලත් සමග නේපාල් වෙත ඔස්ට්‍රේලියා රාජ්‍ය ලබා දෙන සමස්ත හදිසි ආධාර මුදල ඩොලර් මිලියන 8ක් දක්වා ඉහළ යන බවයි වාර්තා වන්නේ. ගම් වතුර සහ නායෑම හේතුවෙන් දැඩි බලපෑමට ලක් වූ ප්‍රදේශවලට ජනතාවට ආහාර පිරිසු ජලය සහ අනෙකුත් අත්‍යවශ්‍ය ද්‍රව්‍ය ලබා දීම සඳහා මෙම අවතර ආධාර මුදල යොදා ගැනීමට නියමිතයි. විපතට පත් වූ ජනතාවට හදිසි සහන සහ ආරක්ෂාව ලබා දීම මේ වන විට ප්‍රමුඛ අවශ්‍යතාවයක් වී ඇති අතර සහන කණ්ඩායම් බලපෑමට ලක් වූ ප්‍රදේශවල මෙහෙයුම් තවදුරටත් සිදු කරමින් පවතිනවා. ඔස්ට්‍රේලියා රාජ්‍ය පවසන්නේ මෙම අසීරු අවස්ථාවේදී නේපාල ජනතාවට අවශ්‍ය මානුෂීය සහන ලබා දීමට ඔස්ට්‍රේලියාව අඛණ්ඩව කටයුතු කරන බවයි. ගං වතුර සහ නායෑම හේතුවෙන් නේපාල් හි ප්‍රදේශ රැසක ජන ජීවිතයට දැඩි බලපෑම් එල වී ඇති අතර විපතට පත් වූ පිරිස සඳහා හදිසි සහන සේවා ක්‍රියාත්මක කර තිබෙනවා. මේ අතර ඔස්ට්‍රේලියා රාජ්‍ය ලබා දෙන මෙම අමතර ඩොලර් මිලියන 3ක ආධාරය හරහා නේපාල් හි විපතට පත් වූ ජනතාවට ඉක්මනින් අවශ්‍ය සහන සහ අත්‍යවශ්‍ය සේවා ලබා දීමට හැකිවනු ඇතැයි අපේක්ෂා කෙරෙන්නේ. ඔස්ට්‍රේලියානු නියෝජ්‍ය අගමැති සහ ආරක්ෂක අමාත්‍ය රිචඩ් මාර්ෂල් ඉහළ පෙළේ සාකච්ඡා සඳහා මෙම සතියේ ඇමරිකාවට සහ බ්‍රිතාන්‍යයාමට නියමිතයි. ඔස්ට්‍රේලියා US ANZ US ආරක්ෂක ගිවිසුමේ 75 වැනි සංවත්සරයේ දින සතියේ මෙම සංචාරය සිදු කරනවා. වාෂින්ටන් DC හිදී ඔව් ඇමරිකානු පරිපාලනයේ ජ්‍යෙෂ්ඨ නිලධාරීන් හමු වීමට නියමිතයි. අවකුස් වැඩසටහනේ ප්‍රගතිය, දෙරට ආරක්ෂාත්මක කර්මාන්ත සහ හමුදා ස්ථානගත කිරීමේ වැඩසටහන් එහිදී සාකච්ඡා කරනවා. සැන් ෆ්‍රැන්සිස්කෝහි ප්‍රධාන තාක්ෂණික සමාගම් හමුවේ ආරක්ෂිත සහ තිරසර AI යටිතල පහසුකම් සඳහා ඔස්ට්‍රේලියාවට ආයෝජන ලබා ගැනීමද සංචාරයේ අරමුණක්. ඉන්පසුව බ්‍රිතාන්‍ය නව ආරක්ෂක ලේකම් වෙස් ස්ට්‍රීන් සමග රිචඩ් මාර්ෂල් පළමු වරට මුහුණ දෙමින් සාකච්ඡා කිරීමට නියමිතයි. අවකුස්ස වැඩසටහන සම්පූර්ණයෙන් වේගයෙන් ඉදිරියට ගෙන යන බවත් ඉදිරි පියවර ගැන සඳහා ඇමරිකානු සහ බ්‍රිතාන්‍ය සමග සමීපව කටයුතු කරන බවත් ඔහු කියා සිටියා. වසර 50කට අධික කාලයකින් පසු ඔස්ට්‍රේලියානු නුවන් මුහුණ දෙන උණුසුම්ම ස්ප්‍රින් එක ආරම්භයේ ඉදිරි දින කිහිපය තුළදී වාර්තා වීමට නියමිත බව කලුගුණ විද්‍යාංශය පවසනවා. වෙද ජෝන් වාර්තාවලට අනුව සැප්තැම්බර් පළමු වනදා වන විට නිව සවුත් වේල්ස් ප්‍රාන්තයට සමයකට සමාන අසාමාන්‍ය උණුසුම් සුළං ධාරාවක් ඇතුළත් වීමට නියමිතයි. මේ හේතුවෙන් සිඩ්නි නගරයේ උෂ්ණත්වය සෙල්සියස් අංශක 27 දක්වා ඉහළ යනු ඇතැයි අපේක්ෂා කරන අතර මේ සාමාන්‍ය ස්ප්‍රින් කාලගුණයට වඩා අංශක 4ත් 7ත් අතර ඉහළ ගයක්. සිඩ්නිහි සැප්තැම්බර් මුල් සතියේ සෙල්සියස් අංශක 24 ඉක්මවා ගිය අවසන් අවස්ථාව 1969 වසරේදී වාර්තා වූ අතර මෙම උෂ්ණත්වය අංශක 24.8ක් ඉක්මවුවොත් එය වසර 161කට පසු වාර්තා වන උණුසුම ස්ප්‍රින් ආරම්භය බවට පත්වනවා. මේ අතර මෙල්බන්, ඇඩ්‍රේඩ් සහ කැන්බරා යන නගර සඳහා ඉදිරි දිනවලදී සෙල්සියස් අංශක 21 සිට 22 දක්වා උණුසුම් කාලගුණයක් පුරෝගතනය කර ඇති අතර එය වසර 5කට පසු නගර කිහිපයකට වාර්තා වන උණුසුම් ස්ප්‍රින් ආරම්භයයි. ඔස්ට්‍රේලියානු කාලගුණ විද්‍යා කාර්යාංශය සඳහන් කරන්නේ 1850 වසරෙන් පසු සිඩ්නි සහ මෙල්බන් නගර වාර්තාගත උණුසුම් ජූනි අගෝස්තු ශීත ඍතුව පහුකර ස්ප්‍රින් ආරම්භය බවට පත්වනවා. මේ අතර මෙල්බන්, ඇඩ්‍රේඩ් සහ කැන්බරා යන නගර සඳහා ඉදිරි දිනවලදී සෙල්සියස් අංශක 21 සිට 22 දක්වා උණුසුම් කාලගුණයක් පුරෝගතනය කර ඇති අතර එය වසර 5කට පසු නගර කිහිපයකට වාර්තා වන උණුසුම් ස්ප්‍රින් ආරම්භයයි. ඔස්ට්‍රේලියානු කාලගුණ විද්‍යා කාර්යාංශය